தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிருகிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கித்த தரித்த தனத்த தனுத்த